0: பாத்தாஷா பத்கம்மா பத்கம்மா
1: என் கண்ணா என் கண்ணா
0: பத்கம்மா பத்கம்மா
2: பத்கம்மா